0: வந்தே மாதரம்,
1: வந்தே மாதரம், சுஜலாம் சுஃபலாம் மலயஜ சீதலாம் சஸ்ய ஷாமல.